அளமெங்க வெறி ரஸ்கலாக்கும் இப ரஸ்கலாங்க பாவாலி விஃபுத அளமெங் ஈமாம் விஜயி மொய் அதி ரசூலாய் எபஹி ஈசாக ஃபானங் அளமெங் தபா விஜயி மொய் ஃபஹ இபரஸ் கலாங்க இக்கவந்த கமஷாய் ரசூலாயி இபரஸ் கலாங்க ஹக்கு ரசூலா கம ஹிகிவா மீஹுன்னா இகுகா அளமெல்லி வாந்தேவ்.